0: பையன கப்பு
1: டோன்ட் ஸ்டாப் டான்சிங் போனகாலு லோடிங்
0: மத்து குதி சோனு எங்க